துப்பாத் சேஹாத் அக்திப்பே சொன்னவாங் சுக் தலா மங்காக்கிரி மோகோ லாப்பாரியா சத்லா டுவா புல்லு அனாம் ஹாரி டி ராவா டி சபுவா ரூமா சாக்கித் ஸ்வாஸ்தா டி குட்காவ் தா டி மாலம் டி ஹாடாப்பான் மந்திரி உபம்நிந்தா புசாத் ஜே பே நட்டா டான் ஜிதேந்த் சிங் இஸ்திரி வாங் சுக் கீதாஞ்சலி ஆங் மோ டான் பாடா பமிபின் சேனியோர் பாடான் தர்திங்கி லே லதாக் ஜுகா ஹாடி டி ரூமா சாக்கித் தர் சபுத் வாங்சுக் மங்காத்தான் ஹாலினி டிலாக்குகான் சத்லா நெகோசியாசி பாஞ்சாங் டெங்கான் பர்வாகே சியாராத் டியாமண்டர் சாக் சமுகா ஒடாங் உந்துக் ததா பாஸ்பாடா டான் தீடா மம்பியார்கான் கக்ராசான் டாலம் பந்துக் அப்பப்புன் தர்ஜடி டி மானாப்புன் பிரசிடென்ட் திரௌபதி முர்மு யங் சடாங் மலாக்குகான் குஞ்சுங்கான் கனகாரா ஆன் கருமானியா பிரசிடென்ட் முர்மு ஆக்கான் மங்காடாக்கான் பம்பிச்சாரான் டெங்கான் பிரதான மந்திரி ருமானியா எலி போலோஜான் டி இஸ்தானா விக்டோரியா டி புகாரெஸ்ட் ஹாரி இனி டி அஜுகா ஆக்கான் பட் பிடாத்து டி ஃபோரும் பிஸ்னஸ் இண்டியா ருமானியா பர்சாமா டெங்கான் மித்ராயா டரி ருமானியா பிரசிடென்ட் நிக்கோசோர் டான் கமுடியான் படாஹாரி இத்து பிரசிடென்ட் முர்மு ஆக்கான் மங்குஞ்சுங்கி பார்லிமெண்ட் ருமானியா டி மானா டியா ஆக்கான் பர் இன்டராக்சி டெங்கான் கத்துவா செனாத் மர்சியா அப்ருடியான் டன் கத்துவா டெவான் பர்வாக்கிலான் ராயாத் சோரின் கிரீன் டெனாவ் டி அஜுகா ஆக்கான் மம்பரி கப்பங்கோர் மாத்தான் டி மாக்காம் பிராஜுரித் தாத் டி கனால் டெங்கான் மலத்தாக்கான் காடங்கான் புங்கா ககியாத்தான் பிரசிடென்ட் ஜுகா ஆக்கான் மன்சாக்குப் குஞ்சுங்கான் க யூனிவர்சிதாஸ் ஸ்டடி எக்கனோமி புகாரெஸ்ட் டன் மூசியூம் டேசா நாசியோனால் யங் மயூரோத்தி பக்கார் பனக்கானான் இந்தியா பாடா பங்குவாத்தான் ஹுபுங்கான் பண்டிடிகான் புடாயா டான் ஆந்தர் மாஷராக்கா டெங்கான் ருமானியா இந்தியா தலா மங்கம்பாங்கான் தர்போஜேத் சகாலி பாக்கே பர்த்தாமா புயாத்தான் டாலாம் நக்ரி மெஷின் டெங்கான் டாயா டோடோங் திகா ராத்துஸ் லிமா புல்லு கிலோகிராம் மெஷின் இனி டி கம்பாங்கா நோலே லம்பாகா பனலீத்தியான் துர்பின் காஸ் கா தே எர் இ எர் ஏ டே டேஓ கமந்திரியான் பர்த்தாஹானான் மயாத்தாக்கான் பாவா பங்கிரிமான் சிஸ்டம் காம்ப்ளெக்ஸ் பட் ஆசார்கான் டிஜாயின் டே டேஓ இனி மஞ்சர்மின் கான் கமாம்புவான் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரி பர்த்தாஹானான் இந்தியா யங் சமாக்கின் பர்கம்பாங் டி தாம்பாக்கான் புலா பாவா பங்கிரிமான் இனி ஜுகா மொன்னாண்டாய் புன்சாக் டரி கர்ஜா கிராஸ் பர்த்தாஹூன் தாஹூன் டாலாம் பிடாங் டெக்னிக்ஸ் பிரசிசி மானுஃபாக்தூர் சாங்கி டான் கமித்ரான் இராத் அந்தாரா கொமுனிதாஸ் இல்மியா டன் இண்டஸ்ட்ரி இண்டியா உடாடா குசா ஆர்கானிசாசி பனலித்தியான் டான் பங்கம்பாங்கான் பிரதானான் டே டேவ் குமாரின் உஜித் தர்வாங் பிரதான ருடால் பிரமுகான் க உடாரா ஜாரா ஜவு குசா பர்ஹாசில் டிலாக்குகான் டரி புலாவ் ஆபேஜே அப்துல் கலாம் டில்லபாஸ் பாந்த ஒடிசா கமந்திரியான் பிரதானான் மங்காத்தகான் பாபா உஜி சோபா பிரதான டி இனி டிலாக்குகான் தர்ஹாடா டார்கெட் எலக்ட்ரானிக் யங் மன் சிமுலாஸ்னி கான் அஞ்சாமான் உடாரா பர்க சப்பாத்தான் திங்கி டன்கா திங்கியான் திங்கி யங் பராசில் டி சகாத் ஒலே சிஸ்டம் ருடால் தர் சபூத் டி காத்தகான் பாபா சிஸ்டம் ருடால் குசா மாம்பு மான் நித்ராலிசீர் பர்வாகே அஞ்சாமான் உடாரா தன்மாசுக் ஜெத் தம்பூர் ருடால் பிரசாவாத் தாம்பா ஆவாக் டன் பிரசாவாத் மூசு பசா டாலாம் ஜாங்காவான் டன்கா திங்கியான் யங்லுவாஸ் மந்திரி பர்த்தானான் ராஜ்நாத் சிங் மங்குச்சாப்கான் சலாமாத் க பாண்டே டேவ் டான் பமாங்கு கப்பந்திங்கான் லாய்னியா அத்தாஸ் பஞ்சாப்பியான் இனி டாலம் உங்காஹான் மீடியா சோசியால் மந்திரி மங்காத்தகான் பாபா பஞ்சாப்பியான் இனி மனாண்டாய் தூங்கா பந்திங் டாலம் பன்னலீத்தியான் டன் பங்கம்பாங்கான் பர்த்தானான் இந்தியா ராஜ்நாத் சிங் மயூரோத்தி பாபா க மாம்புவான் உந்துக் மங்கம்பாங்கான் சிஸ்டம் ருடால் பிரமுகான் க உடாரா ஜாரக் ஜவு ஹாயா டி மிலிக்கி ஒலே சாக்லிந்தி நகாரா கோமிசி திங்கி இந்தியா டிகானா தலா பர்ஹாசில் மம் ஃபாசில் தாசி பமுலாங்கான் சம்மிலான் ஆவா காப்பால் பர் க பாங்சான் இந்தியா டரி எம் ஃபே ரஹாப் மூன் யங்
telah terdampak

0: yanatarajiwa katika maeneo ya Bihar, Karnataka, West Bengal, Himachal Pradesh, Madhya Pradesh na Uttarakhand hadi kesho. Hali kama hii ya hewa itaendelea katika eneo la kaskazini mashariki mwa India kwa siku mbili zijazo. IMD ilisema kuwa ngurumo za radi zikiongozana na umeme na upepo mkali zinatarajiwa kutanda maeneo ya Tamil Nadu, Puducherry, Karaikal, West Bengal, Jammu na Kashmir, Jharkhand, Kerala, Mahe na Telangana hadi kesho. Kwa upande wa Delhi, idara ya hali ya hewa imetabiri mvua nyepesi sana ikisindikizwa na upepo mkali wa ardhini kwa siku ya leo. Michezo. Anahat Singh wa India ameingia nusu finali ya mashindano ya squash ya vijana duniani baada ya Misri Habiba Rizk kumshinda kwa mabao 11-7, 11-5, 6-11, 11-9 katika robo finali. Kwa ushindi huo, Anahat amekuwa Mhindi wa kwanza kufika nusu finali mfululizo katika mashindano ya vijana duniani na mchezaji anayepewa nafasi kubwa ya kutoa taji hilo. Sasa Anahat atachuana na Bab Same wa Misri katika hatua ya 4 bora, akisaka kuwa bingwa wa kwanza kabisa wa dunia wa ngazi ya vijana kutoka India. Na hii ndio mwisho wa taarifa, msikilizaji. Tuzidi kuwa pamoja, tusikize baadhi ya miziki kutoka lugha ya Kihindi.
1: மஞ்சக்கலங்கரைச்சி குளிச்சு சிவி முடிஞ்சுக்கிட்டு மஞ்சக்கலங்கரைச்சி குளிச்சு சிவி முடிஞ்சுக்கிட்டு சிரிச்சு மயக்கி சின்ன பொண்ணு ஒருத்தி பக்கத்தில் வந்தாளா, சின்ன பையனின் சிந்தைக்கு வரே அருகில் வந்தாளா. சிரிச்சு மயக்கி சின்ன பொண்ணு ஒருத்தி பக்கத்தில் வந்தாளா, சின்ன பையனின் சிந்தைக்கு வரே அருகில்.

அந்த நடையினிலே மயிலின் அசைவை தந்தாரா, சின்ன இடையினிலே மனசே சொருகிக்கிட்டாரா. அந்த நடையினிலே மயிலின் அசைவை தந்தாளா, சின்ன இடையினிலே மனசே சொருகிக்கிட்டாளா. முத்து சிரிப்பினிலே சலங்க சத்தத்தை தந்தாளா, முத்து சிரிப்பினிலே சலங்க சத்தத்தை தந்தாளா. அவ மின்மினி போல வந்து மனசில மின்னி மறைஞ்சாளா, அவ மின்மினி போல வந்து மனசில மின்னி மறைஞ்சாளா. மஞ்சக்கலங்கரைச்சு குளிச்சு ஜிவி முடிஞ்சுக்கிட்டு, மஞ்சக்கலங்கரைச்சு குளிச்சு ஜிவி முடிஞ்சுக்கிட்டு, திருச்சி மயக்கி சின்ன பொண்ணு ஒருத்தி பக்கத்தில் வந்தாளா. சின்ன பையனின் சிந்தைக்கு வர

வெள்ளி நில போல ஒட்ட முகத்துல பிரிவான், நீ வரவில்லை போல பாலஞ்சிருக்கு உருவான். வெள்ளி நில போல ஒட்ட முகத்தில பிரிவான், அது வானவில்ல போல பாலஞ்சிருக்கு உருவான். வாலிபன் மனசில கதல் விதைக்கிற பருவம், வாலிபன் மனசில கதல் விதைக்கிற பருவம். நீ வலிய வந்து விட்டா ஏன் உயிரையும் தருவேன், நீ வலிய வந்து விட்டா ஏன் உயிரையும் தருவேன். மஞ்சக்கலங்கரைச்சு குளிச்சு ஜிவி முடிஞ்சுக்கிட்டு, மஞ்சக்கலங்கரைச்சு குளிச்சு ஜிவி முடிஞ்சுக்கிட்டு, சிரிச்சு மயக்கி சின்ன பொண்ணுருத்தி பக்கத்தில் வந்தாளா, சின்ன பையனின் சிந்தகை வர அருகில் வந்தாளா. சிரிச்சு மயக்கி சின்ன பொண்ணுருத்தி பக்கத்தில் வந்தாளா, சின்ன பையனின் சிந்தகை வர